638.6 மீட்டர் 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 18 நாள், செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் கோகுலாஷ்டமி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி அறிவு புகழ் சிந்தனைகள் ஆகியவை ஒளிவிழா வரும். குரலமுதம் குழல் இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கீழாதவர். பொருள், தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள் தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்றும் கூறுவார்கள். மீண்டும் குரல், குழலினிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குரல் எண் 66, அதிகாரம் மக்கட்பேறு.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள் ஃபினிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்பி நார்த் பர்சேஜ் நாளை காலை 6:30 மணிக்கு சுராஸ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:30 மணிக்கு ஷக்கித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஸ்ட்ரைட்டலன் நாளை முற்பகல் 11 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பிலமிலோ நாளை காலை 9 மணிக்கு ஸ்வராஸ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்கள் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது கோகுலாஷ்டமி குறித்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். குழந்தையின் சிரிப்பில் குறும்பை ரசிக்க வைத்தவன், புல்லாங்குழல் இசையில் உலகையே மயக்கியவன், வெண்ணையை திருடி வீட்டையே கலகலப்பாக்கியவன், கோபியர்களின் கண்ணனாகவும் கோகுலத்தின் கண்ணனாகவும் பகவத்கீதையை அருளிய பரமாத்மாவாகவும் விளங்கியவன் அந்த கண்ணனின் பிறப்பை நினைவு கூறும் புனித நாள்தான் கோகுலாஷ்டமி. அன்பான நேர்களே, கண்ணனின் குழந்தை பருவ குறும்புகளோடும் கோகுலத்தின் அழகிய நினைவுகளோடும் கோகுலாஷ்டமி நிகழ்ச்சிக்கு போகலாம் நேர்களே.

புராண மரபுப்படி கிருஷ்ணர் மதுராவில் வாசுதேவர் தேவகி தம்பதியருக்கு பிறந்தார். கம்சனின் கொடுமையிலிருந்து குழந்தை கிருஷ்ணரை காப்பாற்ற வசுதேவர் அவரை கோகுலத்துக்கு கொண்டு சென்றதாக கதை கூறுகிறது. அங்கு நந்தகோபரும் யசோதையும் அவரை வளர்த்தனர். அதனால்தான் கிருஷ்ணரின் குழந்தை பருவம் என்றாலே நினைவுக்கு வருவது கோகுலம். வீட்டு வாசலிலிருந்து பூஜை அறை வரை குழந்தை கிருஷ்ணனின் சிறிய பாதங்களை அரிசி மாவால் வரைவது மிகவும் பிரபலமான வழக்கம். அது கண்ணன் நம் வீட்டிற்குள் வந்து அருள் புரிகிறான் என்ற பக்தி உணர்வை குறிக்கிறது. நீர்களே, கண்ணன் குழந்தையாக இருந்தபோது செய்த குறும்புகள் ஏராளம். வெண்ணையை திருடிய கண்ணன் யசோதை வெண்ணையை தயார் செய்து உயரமான இடத்தில் வைத்திருப்பார். ஆனால் கண்ணனுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் பிடிக்கும். கண்ணனோ நண்பர்களை அழைத்து வருவான். ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று மேலே இருக்கும் பாணியை எடுத்து வெண்ணெயை சாப்பிடுவார்கள். அதனால்தான் கண்ணனை வெண்ணெய் திருடன் மகன் சோர் நவநீத சோரன் என்று அன்போடு அழைக்கிறார்கள். தொடர்ந்து கேட்டீங்கன்னா நேர்களே, கண்ணன் வெண்ணெயை திருடிய அந்த குறும்பு இன்று ஒரு பாரம்பரிய விளையாட்டாக மாறியிருக்கிறது. அதுதான் ஒரு எடி. ஒரு பாணியை உயரத்தில் கட்டி வைத்து அதை உடைக்க முயற்சிப்பார்கள். சில இடங்களில் மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று பாணியை உடைப்பார்கள். இது கண்ணன் நண்பர்களோடு சேர்ந்து வெண்ணெய் பாணிகளை எட்டி பிடித்து குறும்பை நினைவுபடுத்தும் விளையாட்டாக கூறப்படுகிறது. ஆம் நேர்களே, இந்த கோகுலாஷ்டமி நாளிலும் கூட உரியடி நடைபெறும் மரபு இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

தொடர்ந்து கண்ணன் எவ்வளவு குறும்பு செய்தாலும் யசோதைக்கு அவன் மீது அளவற்ற பாசம். வெண்ணையை திருடினான், பாணியை உடைத்தான், கோபியர்களிடம் குறும்பும் செய்தான் என்று புகார்கள் வந்தாலும் யசோதையின் மனதில் அவன் எப்போதும் என் கண்ணா, என் குழந்தைதான். இதிலிருந்து கண்ணனின் கதைகள் நமக்கு கடவுளை மட்டும் காட்டவில்லை, ஒரு தாயின் பாசத்தையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் காட்டுகின்றன. கோகுலம் என்றாலே பசுக்கள், பால், தயிர், வெண்ணெய், ஆயர்கள், கோபியர்கள், புல்லாங்குழல், யமுனை, கண்ணனின் நண்பர்கள் என்று ஒரு அழகான கிராமிய உலகமே நம் கண்முன்னே கொண்டு வருகின்றது. கண்ணன் மாடுகளை மேய்த்து கொண்டு நண்பர்களுடன் விளையாடியதாக புராண கதைகள் கூறுகின்றன. அதனால்தான் கண்ணனுக்கு கோபாலன், கோவிந்தன் போன்ற பெயர்களும் உண்டோ? நேர்களையே தொடர்ந்து கண்ணனின் குழந்தை பருவம் வெறும் குறும்புகள் மட்டுமல்ல, அவருடைய கதைகளில்

பல்வேறு அசுரர்களை வென்ற நிகழ்வுகளும் வருகின்றன. காளிங்க நர்த்தனம். யமுனை நதியில் காளிங்கன் என்ற பாம்பு இருந்ததாக புராண கதை கூறுகிறது. கண்ணன் அதன் மீது ஏறி நடனமாடிய கதைகளும் உண்டு. இது கண்ணனின் துணிச்சலையும் தீமையை வெல்லும் சக்தியையும் குறிக்கும் கதையாக சொல்லப்படுகிறது. கோகுலாஷ்டமி குறித்த தகவல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்ணன் என்றாலே ராதையின் பெயரும் நம் நினைவுக்கு வரும். ராதா கிருஷ்ணர் உறவு பக்தி இலக்கியத்திலும் இசையிலும் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது. கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை, கோபியர்களின் பக்தி ராசலீலை போன்றவை இந்த கலை இசை நடனம் ஆகியவற்றில் பல நூற்றாண்டுகளாக வெளிப்பட்டு வருகின்றன. மதுரையில் சிறையில் இருந்த தேவகிக்கு கண்ணன் பிறந்தார். அந்த நேரம் நள்ளிரவு என்று பக்தி மரபு கூறுகிறது. அதனால்தான் கோகுலாஷ்டமி வழிபாட்டில் நள்ளிரவு நேரத்திற்கு சிறப்பு உண்டு. பல இடங்களில் நள்ளிரவு பூஜை, குழந்தை கிருஷ்ணரை தொட்டிலில் இடுதல், அபிஷேகம், ஆரத்தி போன்றவை நடைபெறும். நள்ளிரவு நேரம் மதுரையின் சிறைச்சாலை. இருள் சூழ்ந்த வேளையில் உலகத்தின் தர்மத்தை நிலைநாட்ட வந்த ஒரு தெய்வ குழந்தை பிறந்தது. வீட்டு வாசலில் பூஜை அறை வரை சிறிய குழந்தையின் பாதங்களை வரைவார்கள். அந்த பாதங்கள் வீட்டுக்குள் நடந்து வருவது போல இருக்கும். அதன் பின்னணியில் உள்ள நம்பிக்கை குழந்தை கண்ணன் இன்று நம் வீட்டுக்கு வருகிறான் என்று பொருள்படும். வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிந்திருக்கும் அந்த சின்னஞ்சிறு பாதங்கள் வெறும் கோலமல்ல, கண்ணனை வீட்டிற்கு அழைக்கும் அன்பின் அடையாளம். தமிழ் வீடுகளில் கோகுலாஷ்டமி என்றாலே பலகாரங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. சீடை, வெள்ளச்சீடை, உப்பு சீடை, முறுக்கு, அப்பம், தயிர், பழங்கள் போன்றவை நைவேத்தியமாக செய்யப்படுகின்றன. கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும் என்று மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தமிழ் வீடுகளில் கண்ணனுக்காக செய்யப்படும் சீடையும் முறுக்கும் அப்பமும் கூட அந்த நாளின் தனி மனத்தை உருவாக்குகின்றன. நீர்களே, கண்ணனின் குறும்பில் குழந்தை மனதை பார்க்கலாம். கண்ணனின் புல்லாங்குழலில் அன்பை கேட்கலாம். கண்ணனின் வாழ்க்கையில் தர்மத்தை பார்க்கலாம். அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கண்ணன் நம் மனதில் ஒரு குழந்தையாகவும் நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த கோகுலாஷ்டமி உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் நிறையட்டும். அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். நேர்களே,

நேர்களே, இன்று தேசிய ஊட்டச்சத்து வாரம், நேஷனல் நியூட்ரிஷியன் வீக். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. மக்களிடையே சமச்சீர் உணவு, ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். நாம் சாப்பிடும் உணவு வெறும் பசியை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல, உடலின் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு மற்றும் தசைகளின் வலிமை, மூளையின் செயல்பாடு என அனைத்திற்கும் ஊட்டச்சத்து அவசியம். நம் உடலுக்கு தேவையான புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் தண்ணீர் போன்ற சத்துக்களை சரியான அளவில் பெறுவதுதான் நல்ல ஊட்டச்சத்து. நோய் வந்த பிறகு உணவை மாற்றுவதை விட நோய் வருவதற்கு முன்பே உணவு பழக்கத்தை மாற்றுவோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து. ஆரோக்கியமான உணவு, போதுமான தண்ணீர், உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், ஆரோக்கியமான வாழ்க்கை, இதை கடைபிடித்தாலே போதுமானது. ஆம் நேயர்களே, தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.